ஹத்தாய் வினாடி விஷயாட்டாய் வேலாவ் அப்படி ஜாதிகள் உத்தராய் மண்டலிட்டே அமுது இதை கத்துட்டு வாசனாவன் தான் கிட்ட பலன்னோனே ஜாதிகள் உத்தராய் மண்டலே கேளுக்கியன்னு அதன்னா தினோனோ வித்தராக் நேவி ரொட்டே சங்வர்தன காரன் உள்ளது இந்த பிரமுகத்தாவே அரகின கடிகை தூக்கன்னு விசேஷம் ரொட்டே சங்வர்தன சதாவு விசேஷத அறுமுதல் தீன் ஏசியல்லே தாயக்கத்தே தினம் ஜாதிக லொத்தராய் மண்டலைய அடசிய வசகட்ட வடா வெடிக்காலே ரொட்டட்ட வாசனாவை கேள்லதின் ஜாதிக லொத்தராய் மண்டலே இவகிம லொத்தராய் லோகே ராஜ கிருள தமாயோ அதன் மகாஜன சம்பத லொத்தராய தெங் ரொட்டைய சங்வர்தனே சௌக்கிய அத்தியாபனே வகையும் ராஜ்ய சேவியை பார்த்துகன் ரஜ ஏகாபத்தார் முதலட்டு ரிஜும் தாயக்கத்தே தினம் இத்தின் சுப்பிரி கோடிபதி வாசனாவந்தையோ தொலோஸ்தினிக் தெதா சுவிசிபா உருத்தி மேயர் கூட பிஹிக்கல்லத்தீனோ சுப்பிரி மோட்டரத்தை ஹிமிகருவான் ருபியா லட்ச விசிபாயி ஜாகிராஹக்கியோ ருபியா லட்ச தாய ஜாகிராஹக்கியோ வகை குடாக்க இக்க தமாய் மே கமன யான் இவகே யாத்திரு பதி ரான் காசி வவுச்சர் பத்னி இவகே ரொட்டபுரா பீகரம் இன்னோ ஜாகிராஹகின் தெதா சுசிபா வர்ஷே ரஜ ஏகாபத் அர முதலட்டு வித்தர குருப்பியால் கோட்டி தெசிய விசி தேக்க முதலாக லபா தீலதீனோ லொத்தராயே பிரமுகியாயி மகாஜன சம்பதகின மதக்கரி இதிங்க மே வர்ஷே மேவனுகுட தாவன சுபிரி தியாகலாபிய மகாஜன சம்பத பீகலா அனுராதபுர மே பிரதேஷக்கே சந்திரலதா மகாத்மிக டிக்கெட் வலின் தமாய் ஏ வாசனாவந்தே வீகன அவஸ்தாவக் லபுரிய கணத் மதாக்கன்னோ ஜீவிதே சிஹினேட வாசனாவி ஆசிர்வாதே ஜாதிக லொத்தராய் மண்டலிய தெம்பலமு அங்கடிக மனோது கேல ஈய தவசி தினும் எத்த லொத்தராய் வல முலிம பல நிமஹஜன சம்பத ஜி அக்ஷரத்திக்க அங்க ஹய அங்க ஹத்த அங்க ஹத்தர் அங்க அட்டு அங்க நவிய சா அங்க திக கோவிசத லொத்தராய் கத்தனங் அங்க ஹத்தர் அங்க ஹத்தர் அங்க அட்டு அங்க அட்டு பி அக்ஷரத்திக்க அங்க திஸ் ஹத்தர் அங்க பனஸ் திக்க அங்க பனஸ் அட்ட சா அங்க ஹெத்த திக்க மெகா பவர் திதா ஸ்பான்சியானு ஹத்தரவன தினும் வாரிய இங்கிலீஷ் அக்ஷரே எஸ் ஜெய அங்க பிரசாத் அங்கே விதியட அங்க ஹத்த யோகம் அங்க டிக்க கேனங் அங்க விசி திக்க அங்க விசி ஹத்தர் அங்க திஸ் பஹ சா அங்க ஹெட்ட ஹத்த தன நிதானய 2276 வன தினும் வாரிய ஆர் அக்ஷரத்திக்க அங்க 36 அங்க 48 அங்க 76 சா அங்க 80 ஹதான உத்தரைய கன்னிய லக்னே சகிதவ அங்க 1 அங்க 39 அங்க 48 சா அங்க 52 அத சம்பத கத்தனங் அங்க 9 அங்க 2 அங்க 8 அங்க 9 அங்க 2 அங்க 4 அங்க 8 அங்க 9 அங்க 2 சா ஜே அக்ஷரே தியன்னோனி ஒயாகி டிக்கெட் டிக்கி என்எல்பி ஜாயல் உத்தரைய தீ தவசி தினும் மெத்த ஓ அக்ஷரத்திக்க அங்க ஹத்த அங்க ஹய அங்க ஹத்தர சஹ அங்க பஹ ஜாக்ராய் பிரதிபலை வெனகொட்டு சுபதவசாக் லொத்தராய கடக லக்னிய சைதவ அங்க திக்க அங்க அட்டு அங்க பஹ பானமே அங்க 54 பானமே அங்க 54 ஹரி அவசான அங்கே அங்க 54 ஏ அந்திமட மதக்கரே சுபதவசாக் லொத்தராய பிரதிபலை.

0: பிராட்டத்த வாகக்கியன ரேடியோ
1: தன்னாத டைம் பாஸ் கரான ஒனனா பொதாக் கேவான் பில்மேகக் பலான் அவை ஏக்கட மனுச்சேக்க தோரகான்

0: அத்தனை வினாடி பணம் விழாவை வினின் டிரைவ் வாகன இன்னும் சிந்துவாக்கான மெசேஜ் கருப்பாய் விக்மண்ட் பாத்தா கரான் நோட அப்படி வாகன இன்னும் கேள கவுது மெசேஜ் கல தேனே
1: ஷெஹாரா மெசேஜ் கக் தால தீனோ ஜே ஜே ஃபேஷன் கே ஹமோ மேக்கத்து கரகான கேள தீனோ ஏத்திக்கம லக்ஷ்மண் மடபாதி தான் மெசேஜ் கக் தால தீனோ சுபசாந்த அவக் வேவா சமித் சாரு அல தென்னடம மமா தீனோ லசன் சிந்துவாக் தென்னே கேள சுஜீவ ஜாட்டி அந்தரே மெசேஜ் கக் தால தீனோ ஏத்திக்கம திஷினி லாபக ஜே ஹமோ மே விழா அப்படி வாகன இன்னும் கேள தீனோ சந்தேடம ஏத்திக்கம கொலியாபிட்டி நிலக்ஷி இன்னவோ யாவாத் எக்கத்து கரகான கமாங் வீரக்கொடிய பேத்தர் யாராதான வீரக்கொடி பேக்கரிய கட்டிய அப்படி வாகன இன்னும் கேள தீனோ லகு பஸ் புல் படி பஸ் வாருனா இதுக்கூட திஸ்னா லக்ஷ்மி மதுசாங்க மே காட்டிய வெக்கத்து கரகான கேள ஜெயமா மெசேஜ் தால தீனவா ஏத்திக்கம அப்பிடா சிந்துவாக் தேன்னு கேள சாமீந்தர் ஸ்ரீ சந்திரசேகர் அத்தலு பவுலே ஹமோ மெக்கத்து கரகான கேள தீனா மே காட்டிய தமாய் இன்னி மே விழாவே
0: எவாகியம் அகில மே விழா மெசேஜ் கரா சிந்துவாக் கிடைக்கத்து கரகான கேள மீரிகா மீனக்கே இமால் எவாகியம் ஷஹான் அத்தலு காட்டிய மீனோ கேள தீனோ மே கஹாகே நைட் பாஸ் சே ஆப் யானோ கத்துவட கத்துவே நஞ்சன மெசேஜ் கரா சிந்துவாக் கிடைக்கத்து கரகான கேள குரசே ஆகே ஆலோ சிட்டக மாத்தி கேள தீனா எவாகியம் துலீப்யம் அமர்நாத் அத்துலு மகே ஆலு காட்டி மேகது கரகான் அம்பான் தோட்டிந்தல தமாய் சசிகா மெசேஜ் இன்னும் கேளா ஆர்டிபி பேங்க் அத்தைக்க கனுதனு கர்ணவா தானுவா ஹேகே தியன சர்வீஸ் கோமத கியனே கேன அமுதுவையும் கியான தேக்னே வாகி ஹீல நத்தங்கி ஹீல பலாண்ட ஷாக்காவான் திசிய ஹத்த தேகாக் தியனோ லங்கா புராம வாகி ஸ்தாவர தன்பதுவகட இஹலம போலியாக் லபேன முதலட லொக்கு ஆரக்ஷாவாக் லபேன தனக் தமை ஆர்டிபி பேங்க் வக்கிர கியன்
1: தி திவைனே பிரமுக தம ராஜ சங்வார்தர பேங்க் தமை ஆர்டிபி கியல கியன அரத் புலாங்க பதினோ விஸ்வாசம் வாகி ஸ்தாவர தன்பதுவ ரவஷி ஹலம் போலிய லபாகன் நே சிவவான் லபாகன் லகம தியன ஆர்டிபி ஷாக்காவட கியாதே
0: நோட் கதாகின கண்ண கட்டட ரசட தன விதியட அலென்ன பெரிவேன் நதி ஹொந்த நூடலா கதாகன்னு விஜய நிஷ்பாதன விலிங் கெனியன விஜய நூடல் தக்கவின்னோன ஏமனத்தாங்க வாட குரக்காம் பிட்டிகா கரகின கிஹில்லா ஹொந்த ஹலபையாக தலபையாக கதாகன்ன ரசட ஹெடட தோசைகா கதாகன்னர் அப்படி கியானர் போல போல போல போல
1: அவசப்பாவின்
0: தா வினாடியாய் தீயன் ஹரியட்டம் ஹத்தராய் வினாடி பானஸ் நாமையான்

0: ராம அனுகிரகாய
1: மார்க்ஸ்மேன் சமூக வியாபாரி விதின் கென் வாபித் அகரின் நவனிமாவுக்கின் என டோமாஸ் வேண்டிய விகிட்டி மியாந்திரைக்க சாதம்பர் ஹிமி கருவிக்கு வாண்ண அது மாமுதான் பிந்து வைக்கை கைகத்தை ஹை சேர்த்து நமையை பாம் சேர்த்து நமையா
2: රාජ්‍ය බැංකුවක සුරක්ෂිතභාවය ඉහළම රැකවරණය සමගින් ස්ථාවර තැන්පතු සඳහා ඉහළම පොලිය RDB බැංකුවෙන්
3: මම නම් දැන් මානම රිලැක්ස්
4: උපරිම මුදල අපෙන් ලක්ෂයටම පොලිය රුපියල් 480ක් විතරයි ගනුදෙනුවයි රත්තරන් පල්ලි ගුරුගේ රන් අය.